சத்குரு பிரசாத சோதார தீரா கேஹா சோ கர் கேஹா ஜித்பை சர்வ சம்பாலே வாஜே தேரே நாத அநேக சங்கா கேத்தே தேரே பாவன ஹாரே கேத்தே தேரே ராக பரிசியம் கஹியன் கஹியா ஹை கேத்தே தேரே காமன ஹாரே ਗਾਵਣ ਤੁਧਨੂੰ ਪਵਨ ਪਾਣੀ ਬੈ ਸੰਤਰ ਗਾਵੈ ਰਾਜਾ ਧਰਮ ਦੁਆਰੇ ਗਾਵਣ ਤੁਧਨੂੰ ਚਿਤ ਗੁਪਤ ਲਿਖ ਜਾਣਨ ਲਿਖ ਲਿਖ ਧਰਮ ਵਿਚਾਰੇ ਗਾਵਣ ਤੁਧਨੂੰ ਈਸ਼ਰ

ஆதபூரண மாதபூரண அந்த பூரண பரமேஸ்வர சிமராந்த சந்த சர்வத்தர ரமணங் நானக அக்னாசன ஜெகதீஸ்வர பேக்கண சுனன் சுனாமனோ மனமே திருடிய சாச்ச பூர ரயோ சர்வத்தர மே நானக ஹர ரங்க ராஜ பௌடி ஹர